0: வண்டி மாத்திரம்.
1: வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலய ஜீதலாம் சஸ்